0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யோபிரோ டெல் ஆ லோகா காலு பேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: தமிழ் என்டர்டெயின்மென்ட் ஸ்மார்ட் மம்மிஸ் பாய் ட்ராக் நிக்க
3: சீ கப் கப் நா ஆன் தி பீட்
2: பீ டிஜே டிஜே ஃபார் யூ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: தி ப்ரோசி பிட்ஸ் டான் மில்லன்ஸ் என்டர்டெயின்மென்ட் அம்மா பினோ கனெக்ட் அம்மா மிஸ் பாய் ட்ராக் நிகா.

0: in the rest of time. Let me stop there.
1: பியும் ஏற்கனவே ஒரு குவாரோ
2: மார்மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ.